எமது இலங்கை கலைஞர்கள், குறிப்பாக புலம்பெயர்ந்து வாழும் இலங்கை தமிழர்கள் மத்தியில் உருவாகும் புதிய தலைமுறை கலைஞர்களது இசை படைப்புகளுக்கு முன்னுரிமை கொடுக்கும் வகையில் முதன்முறையாக இந்த கனேடிய இலங்கை தமிழ் வானொலி இணையதளத்தில் இயங்கப் போகிறது.

இலங்கை கலைஞர்களின் கலை திறமைகளை வானொலிகளில் தரும் கனேடிய இலங்கை தமிழ் வானொலி. உலகெங்கும் வாழ்ந்து வரும் கலைஞர்களின் படைப்புகளை தினமும் கேட்டு மகிழ கனேடிய இலங்கை தமிழ் வானொலி.

எமது இலங்கை கலைஞர்கள், குறிப்பாக புலம்பெயர்ந்து வாழும் இலங்கை தமிழர்கள் மத்தியில் உருவாகும் புதிய தலைமுறை கலைஞர்களது இசை படைப்புகளுக்கு முன்னுரிமை கொடுக்கும் வகையில் முதன்முறையாக இந்த கனேடிய இலங்கை தமிழ் வானொலி இணையதளத்தில் இயங்கப் போகிறது.

இலங்கை கலைஞர்களின் கலை திறமைகளை வானொலிகளில் வலம் வர வைக்கும் கனேடிய இலங்கை தமிழ் வானொலி. உலகெங்கும் வாழ்ந்து வரும் எம் கலைஞர்களின் படைப்புகளை தினமும் கேட்டு மகிழ சிலோன் தமிழ் ரேடியோ ஆஃப் கனடா, கனேடிய இலங்கை தமிழ் வானொலி.

You can listen us www.ceylonradiocanada.com. Download MyTune Radio and listen us. CarPlay, you can listen us. நீங்கள் எங்களை கேட்கலாம் www.ceylonradiocanada.com. நீங்கள் MyTune ரேடியோ ஆப்பிலும் எங்களை கேட்கலாம், கார்பிளேயிலும் எங்களை கேட்கலாம். யூ ஆர் லிசனிங் டு CTRC. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது CTRC.

தாய் திருநாட்டிலும் உலகின் பல்வேறு நாடுகளிலும் வாழ்ந்து வரும் நமது இசை கலைஞர்கள், இசை படைப்பாளர்கள் அனைவரும் தமது ஒத்துழைப்பால் இந்த வானொலியை வளப்படுத்த வருமாறு அன்புடன் வேண்டுகின்றோம். கனேடிய இலங்கை தமிழ் வானொலி.

முழுவதும் உங்கள் தமிழ் இசையின் தருணம். இது செலோன் ரேடியோ நேரலை இணையத்தில் ஒலி மட்டுமல்ல உணர்வும்.

இலங்கை கலைஞர்களின் கலை திறமைகளை வானொலிகளில் தரும் கனேடிய இலங்கை தமிழ் வானொலி. உலகெங்கும் வாழ்ந்து வரும் கலைஞர்களின் படைப்புகளை தினமும் கேட்டு மகிழ கனேடிய இலங்கை தமிழ் வானொலி.

கனேடிய இலங்கை தமிழ் வானொலி உலகெங்கும் பறந்து வாழும் இலங்கை கலைஞர்களை ஒன்றிணைக்கும் உறவு பாலமாய் உதயமாகிறது கனேடிய இலங்கை தமிழ் வானொலி.

எமது இலங்கை கலைஞர்கள், குறிப்பாக புலம்பெயர்ந்து வாழும் இலங்கை தமிழர்கள் மத்தியில் உருவாகும் புதிய தலைமுறை கலைஞர்களது இசை படைப்புகளுக்கு முன்னுரிமை கொடுக்கும் வகையில் முதன்முறையாக இந்த கனேடிய இலங்கை தமிழ் வானொலி இணையதளத்தில் இயங்கப் போகிறது.

தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய வியாபார விவரங்களை எங்களுக்கு அனுப்பி வையுங்கள். அனுப்பி வைக்க வேண்டிய முகவரி சிலோன் ரேடியோ கனடா @gmail.com என்ற மின்னஞ்சலுக்கு அனுப்பி வையுங்கள்.

தாய் திருநாட்டிலும் உலகின் பல்வேறு நாடுகளிலும் வாழ்ந்து வரும் நமது இசை கலைஞர்கள், இசை படைப்பாளர்கள் அனைவரும் தமது ஒத்துழைப்பால் இந்த வானொலியை வளப்படுத்த வருமாறு அன்புடன் வேண்டுகின்றோம். கனேடிய இலங்கை தமிழ் வானொலி.

தாய் திருநாட்டிலும் உலகின் பல்வேறு நாடுகளிலும் வாழ்ந்து வரும் நமது இசை கலைஞர்கள், இசை படைப்பாளர்கள் அனைவரும் தமது ஒத்துழைப்பால் இந்த வானொலியை வளப்படுத்த வருமாறு அன்புடன் வேண்டுகின்றோம். கனேடிய இலங்கை தமிழ் வானொலி.

உலகம் முழுவதும் உங்கள் தமிழிசையின் தருணம். இது தீத்தே ஆழ்சி ரேடியோ நேரலை இணையத்தில் ஒலி மட்டுமல்ல.

இலங்கை கலைஞர்களின் கலை திறமைகளை வானொலிகளில் வலம் வர வைக்கும் கனேடிய இலங்கை தமிழ் வானொலி. உலகெங்கும் வாழ்ந்து வரும் எம் கலைஞர்களின் படைப்புகளை தினமும் கேட்டு மகிழ சிலோன் தமிழ் ரேடியோ ஆஃப் கனடா, கனேடிய இலங்கை தமிழ் வானொலி.

இலங்கை கலைஞர்களின் கலை திறமைகளை வானொலிகளில் தரும் கனேடிய இலங்கை தமிழ் வானொலி. உலகெங்கும் வாழ்ந்து வரும் எம் கலைஞர்களின் படைப்புகளை தினமும் கேட்டு மகிழ கனேடிய இலங்கை தமிழ் வானொலி.

உங்கள் வியாபாரங்களை விளம்பரப்படுத்த விரும்புகிறீர்களா? ஆம், உடனடியாக CTRC வானொலியை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய வியாபாரத்தை நாங்கள் இலவசமாக விளம்பரப்படுத்த உள்ளோம். ஆம், அதற்காக நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய வியாபார விவரங்களை எங்களுக்கு அனுப்பி வையுங்கள். அனுப்பி வைக்க வேண்டிய முகவரி சிலோன் ரேடியோ கனடா @gmail.com.

உலகம் முழுவதும் உங்கள் தமிழிசையின் தருணம். இது தீத்தே ஆழ்சி ரேடியோ நேரலை இணையத்தில் ஒலி மட்டுமல்ல.

உங்கள் வியாபாரங்களை விளம்பரப்படுத்த விரும்புகிறீர்களா? ஆம், உடனடியாக CTRC வானொலியை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய வியாபாரத்தை நாங்கள் இலவசமாக விளம்பரப்படுத்த உள்ளோம். ஆம், அதற்காக நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய வியாபார விவரங்களை எங்களுக்கு அனுப்பி வையுங்கள். அனுப்பி வைக்க வேண்டிய முகவரி சிலோன் ரேடியோ கனடா @gmail.com.

இலங்கை கலைஞர்களின் கலை திறமைகளை வானொலிகளில் தரும் கனேடிய இலங்கை தமிழ் வானொலி. உலகெங்கும் வாழ்ந்து வரும் கலைஞர்களின் படைப்புகளை தினமும் கேட்டு மகிழ கனேடிய இலங்கை தமிழ்

கனேடிய இலங்கை தமிழ் வானொலி உலகெங்கும் பறந்து வாழும் இலங்கை கலைஞர்களை ஒன்றிணைக்கும் உறவு பாலமாய் உதயமாகிறது கனேடிய இலங்கை தமிழ் வானொலி.

காய்த்திரு நாட்டிலும் உலகின் பல்வேறு நாடுகளிலும் வாழ்ந்து வரும் நமது இசை கலைஞர்கள், இசை படைப்பாளர்கள் அனைவரும் தமது ஒத்துழைப்பால் இந்த வானொலியை வளப்படுத்த வருமாறு அன்புடன் வேண்டுகின்றோம். கனேடிய இலங்கை தமிழ் வானொலி.

உலகம் முழுவதும் உங்கள் தமிழ் இசையின் தருணம். இது சிலன் ரேடியோ நேரலை இணையத்தில் ஒலி மட்டுமல்ல உணர்வும்.

உங்கள் வியாபாரங்களை விளம்பரப்படுத்த விரும்புகிறீர்களா? ஆம், உடனடியாக CTRC வானொலியை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய வியாபாரத்தை நாங்கள் இலவசமாக விளம்பரப்படுத்த உள்ளோம். ஆம், அதற்காக நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய வியாபார விவரங்களை எங்களுக்கு அனுப்பி வையுங்கள். அனுப்பி வைக்க வேண்டிய முகவரி சிலோன் ரேடியோ கனடா @gmail.com.

இது சிலன் ரேடியோ நேரலை இணையத்தில் ஒலி மட்டுமல்ல உணர்வும்.

நேரிய இலங்கை தமிழ் வானொலி உலகெங்கும் பறந்து வாழும் இலங்கை கலைஞர்களை ஒன்றிணைக்கும் உறவு பாலமாய் உதயமாகிறது கனேடிய இலங்கை தமிழ் வானொலி.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கனடிய இலங்கை தமிழ் வானொலி. உலகெங்கும் சிதறி வாழும் ஈழத்தமிழர்களின் இசை முயற்சிகளை மக்களுக்கு எடுத்து வரும் வானொலி தளம்.

காய்த்திரு நாட்டிலும் உலகின் பல்வேறு நாடுகளிலும் வாழ்ந்து வரும் நமது இசை கலைஞர்கள், இசை படைப்பாளர்கள் அனைவரும் தமது ஒத்துழைப்பால் இந்த வானொலியை வளப்படுத்த வருமாறு அன்புடன் வேண்டுகின்றோம். கனேடிய இலங்கை தமிழ் வானொலி.

மக்களே, உங்கள் இசை படைப்புகளை எமக்கு அனுப்பி வையுங்கள். அதனை நாம் தினமும் CTRC வானொலிகளில் ஒலிபரப்ப காத்திருக்கின்றோம். உங்கள் இசை பதிவு இருபட்டுகளை எமக்கு நீங்கள் அனுப்பி வைக்கலாம். அவற்றை வேவ் அல்லது MP3 ஆக சிலோன் ரேடியோ கனடா @gmail.com என்ற மின்னஞ்சலுக்கு அனுப்பி வையுங்கள். இருவட்டின் பெயர், பாடகர், பாடலாசிரியர், இசையமைப்பாளர் ஆகியோரின் விவரங்களையும் சேர்த்தே அனுப்பி வைத்திட மறவாதீர்கள்.

0: இந்திய இலங்கை தமிழ் வானொலி.
1: உலகம் முழுவதும் உங்கள் தமிழிசையின் தருணம். இது சிட்டி ஆர்சி ரேடியோ.

எமது இலங்கை கலைஞர்கள், குறிப்பாக புலம்பெயர்ந்து வாழும் இலங்கை தமிழர்கள் மத்தியில் உருவாகும் புதிய தலைமுறை கலைஞர்களது இசை படைப்புகளுக்கு முன்னுரிமை கொடுக்கும் வகையில் முதன்முறையாக இந்த கனேடிய இலங்கை தமிழ் வானொலி இணையதளத்தில் இயங்கப் போகிறது.

கனேடிய இலங்கை தமிழ் வானொலி. இசைக்கலைஞர்களே, இசையமைப்பாளர்களே, பாடலாசிரியர்களே, பாடகர்களே, உங்கள் இசை படைப்புகளை எமக்கு அனுப்பி வையுங்கள். அதனை நாம் தினமும் CTRC வானொலிகளில் ஒலிபரப்ப காத்திருக்கின்றோம். உங்கள் இசை பதிவு இருபட்டுகளை எமக்கு நீங்கள் அனுப்பி வைக்கலாம். அவற்றை வேவ் அல்லது MP3 சிலோன் ரேடியோ கனடா @gmail.com என்ற மின்னஞ்சலுக்கு அனுப்பி வையுங்கள். இருவட்டின் பெயர், பாடகர், பாடலாசிரியர், இசையமைப்பாளர் ஆகியோரின் விவரங்களையும் சேர்த்தே அனுப்பி வைத்திட மறவாதீர்கள். ஒலியை வளப்படுத்த வருமாறு அன்புடன் வேண்டுகின்றோம். கனேடிய இலங்கை தமிழ் வானொலி. பறந்து வாழும் இலங்கை கலைஞர்களை ஒன்றிணைக்கும் உறவு பாலமாய் உதயமாகிறது கனேடிய இலங்கை தமிழ் வானொலி. உலகெங்கும் வாழ்ந்து வரும் எம் கலைஞர்களின் படைப்புகளை தினமும் கேட்டு மகிழ சிலோன் தமிழ் ரேடியோ ஆஃப் கனடா, கனேடிய இலங்கை தமிழ் வானொலி.

உங்கள் வியாபாரங்களை விளம்பரப்படுத்த விரும்புகிறீர்களா? ஆம், உடனடியாக சிடிஆர்சி வானொலியை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய வியாபாரத்தை நாங்கள் இலவசமாக விளம்பரப்படுத்த உள்ளோம். ஆம், அதற்காக நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய வியாபார விவரங்களை எங்களுக்கு அனுப்பி வையுங்கள். அனுப்பி வைக்க வேண்டிய முகவரி சிலோன்

இலங்கை கலைஞர்களின் கலை திறமைகளை வானொலிகளில் தரும் கனேடிய இலங்கை தமிழ் வானொலி. உலகெங்கும் வாழ்ந்து வரும் எம் கலைஞர்களின் படைப்புகளை தினமும் கேட்டு மகிழ கனேடிய இலங்கை தமிழ் வானொலி.

இது சீதே ஆர்சி ரேடியோ. நேரலை இணையத்தில் ஒலி மட்டுமல்ல உணர்வும்.

முழுவதும் உங்கள் தமிழ் இசையின் தருணம். இது சைலோன் ரேடியோ நேரலை இணையத்தில் ஒலி மட்டுமல்ல உணர்வும்.

செய்திகள், தகவல்கள், நேர்காணல்கள், கலை இலக்கிய நிகழ்ச்சிகள் என ஒரு முழுமையான, அதேவேளை நம் தமிழருக்கான தனித்துவமான அடையாளமாக பரிணமிக்க இருக்கிறது நமது கனேடிய இலங்கை தமிழ் வானொலி.

வதும் உங்கள் தமிழிசையின் தருணம். இது தீத்தே ஆழ்சி ரேடியோ நேரலை இணையத்தில் ஒளி மட்டுமல்ல.

உலகம் முழுவதும் உங்கள் தமிழ் இசையின் தருணம். இது சிலன் ரேடியோ நேரலை இணையத்தில் ஒலி மட்டுமல்ல உணர்வும்.

இது தீத்தே ஆர்சி ரேடியோ நேரலை இணையத்தில் ஒலி மட்டுமல்ல

இலங்கை கலைஞர்களின் கலை திறமைகளை வானொலிகளில் வலம் வர வைக்கும் கனேடிய இலங்கை தமிழ் வானொலி. உலகெங்கும் வாழ்ந்து வரும் எம் கலைஞர்களின் படைப்புகளை தினமும் கேட்டு மகிழ சிலோன் தமிழ் ரேடியோ ஆஃப் கனடா, கனேடிய இலங்கை தமிழ் வானொலி.

முழுவதும் உங்கள் தமிழ் இசையின் தருணம். இது சைலோன் ரேடியோ நேரலை இணையத்தில் ஒலி மட்டுமல்ல உணர்வும்.

பாடகர்களே, உங்கள் இசை படைப்புகளை எமக்கு அனுப்பி வையுங்கள். அதனை நாம் தினமும் CTRCA வானொலிகளில் ஒலிபரப்ப காத்திருக்கின்றோம். உங்கள் இசை பதிவு இருபட்டுகளை எமக்கு நீங்கள் அனுப்பி வைக்கலாம். அவற்றை வேவ் அல்லது MP3 ஆக சிலோன் ரேடியோ கனடா @gmail.com என்ற மின்னஞ்சலுக்கு அனுப்பி வையுங்கள். இருவட்டின் பெயர், பாடகர், பாடலாசிரியர், இசையமைப்பாளர் ஆகியோரின் விவரங்களையும் சேர்த்தே அனுப்பி வைத்திட மறவாதீர்கள். கனேடிய இலங்கை தமிழ் வானொலி.

வர வைக்கும் கனேடிய இலங்கை தமிழ் வானொலி. உலகெங்கும் வாழ்ந்து வரும் எம் கலைஞர்களின் படைப்புகளை தினமும் கேட்டு மகிழ ஸ்லான் தமிழ் ரேடியோ ஆஃப் கனடா, கனேடிய இலங்கை தமிழ்.

இலங்கை கலைஞர்களின் கலை திறமைகளை வானொலிகளில் தரும் கனேடிய இலங்கை தமிழ் வானொலி. உலகெங்கும் வாழ்ந்து வரும் எம் கலைஞர்களின் படைப்புகளை தினமும் கேட்டு மகிழ கனேடிய இலங்கை தமிழ் வானொலி.

இலங்கை கலைஞர்களின் கலை திறமைகளை வானொலிகளில் வலம் வர வைக்கும் கனேடிய இலங்கை தமிழ் வானொலி. உலகெங்கும் வாழ்ந்து வரும் எம் கலைஞர்களின் படைப்புகளை தினமும் கேட்டு மகிழ சிலோன் தமிழ் ரேடியோ ஆஃப் கனடா, கனேடிய இலங்கை தமிழ் வானொலி.

இது சீதே ஆர்சி ரேடியோ. ஒலி மட்டுமல்ல உணர்வும்.

உங்கள் வியாபாரங்களை விளம்பரப்படுத்த விரும்புகிறீர்களா? ஆம், உடனடியாக CTRC வானொலியை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய வியாபாரத்தை நாங்கள் இலவசமாக விளம்பரப்படுத்த உள்ளோம். ஆம், அதற்காக நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய வியாபார விவரங்களை எங்களுக்கு அனுப்பி வையுங்கள். அனுப்பி வைக்க வேண்டிய முகவரி saloonradiocanada@gmail.com.

உங்கள் தமிழிசையின் தருணம். இது தீத்தே ஆழ்சி ரேடியோ நேரலை இணையத்தில் ஒலி மட்டுமல்ல.

கனேடிய இலங்கை தமிழ் வானொலி. இசைக்கலைஞர்களே, இசையமைப்பாளர்களே, பாடலாசிரியர்களே, பாடகர்களே, உங்கள் இசை படைப்புகளை எமக்கு அனுப்பி வையுங்கள். அதனை நாம் தினமும் CTRC வானொலிகளில் ஒலிபரப்ப காத்திருக்கின்றோம். உங்கள் இசை பதிவு இருபட்டுகளை எமக்கு நீங்கள் அனுப்பி வைக்கலாம். அவற்றை வேவ் அல்லது MP3 சிலோன் ரேடியோ கனடா @gmail.com என்ற மின்னஞ்சலுக்கு அனுப்பி வையுங்கள். இருவட்டின் பெயர், பாடகர், பாடலாசிரியர், இசையமைப்பாளர் ஆகியோரின் விவரங்களையும் சேர்த்தே அனுப்பி வைத்திட மறவாதீர்கள். கனேடிய இலங்கை தமிழ் வானொலி.

உலகம் முழுவதும் உங்கள் தமிழ் இசையின் தருணம். இது சிலன் ரேடியோ நேரலை இணையத்தில் ஒலி மட்டுமல்ல உணர்வும்.

எமது இலங்கை கலைஞர்கள், குறிப்பாக புலம்பெயர்ந்து வாழும் இலங்கை தமிழர்கள் மத்தியில் உருவாகும் புதிய தலைமுறை கலைஞர்களது இசை படைப்புகளுக்கு முன்னுரிமை கொடுக்கும் வகையில் முதன்முறையாக இந்த கனேடிய இலங்கை தமிழ் வானொலி இணையதளத்தில் இயங்கப் போகிறது.

you can listen us www.ceylonradiocanada.com. Download MyTune Radio and listen us. CarPlay, you can listen us. நீங்கள் எங்களை கேட்கலாம் www.ceylonradiocanada.com. நீங்கள் MyTune Radio ஆப்பிலும் எங்களை கேட்கலாம், CarPlayிலும் எங்களை கேட்கலாம். You are listening to CTRC. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது CTRC

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கனடிய இலங்கை தமிழ் வானொலி. உலகெங்கும் சிதறி வாழும் ஈழத்தமிழர்களின் இசை முயற்சிகளை மக்களுக்கு எடுத்து வரும் வானொலி தளம்.

எதிர்வரும் காலங்களில் உடனுக்குடன் செய்திகள், தகவல்கள், நேர்காணல்கள், கலை இலக்கிய நிகழ்ச்சிகள் என ஒரு முழுமையான, அதேவேளை நம் தமிழருக்கான தனித்துவமான அடையாளமாக பரிணமிக்க இருக்கிறது நமது கனேடிய இலங்கை தமிழ் வானொலி.

உங்கள் வியாபாரங்களை விளம்பரப்படுத்த விரும்புகிறீர்களா? ஆம், உடனடியாக CTRC வானொலியை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய வியாபாரத்தை நாங்கள் இலவசமாக விளம்பரப்படுத்த உள்ளோம். ஆம், அதற்காக நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய வியாபார விவரங்களை எங்களுக்கு அனுப்பி வையுங்கள். அனுப்பி வைக்க வேண்டிய முகவரி சிலோன் ரேடியோ கனடா @ gmail.com.

ஆசிரியர்களே, பாடகர்களே, உங்கள் இசை படைப்புகளை எமக்கு அனுப்பி வையுங்கள். அதனை நாம் தினமும் CTRC வானொலிகளில் ஒலிபரப்ப காத்திருக்கின்றோம். உங்கள் இசை பதிவு இருபட்டுகளை எமக்கு நீங்கள் அனுப்பி வைக்கலாம். அவற்றை வேவ் அல்லது MP3 சிலோன் ரேடியோ கனடா @gmail.com என்ற மின்னஞ்சலுக்கு அனுப்பி வையுங்கள். இருபட்டின் பெயர், பாடகர், பாடலாசிரியர், இசையமைப்பாளர் ஆகியோரின் விவரங்களையும் சேர்த்தே அனுப்பி வைத்திட மறவாதீர்கள். கனேடிய

எதிர்வரும் காலங்களில் உடனுக்குடன் செய்திகள், தகவல்கள், நேர்காணல்கள், கலை இலக்கிய நிகழ்ச்சிகள் என ஒரு முழுமையான, அதேவேளை நம் தமிழருக்கான தனித்துவமான அடையாளமாக பரிணமிக்க இருக்கிறது நமது கனேடிய இலங்கை தமிழ் வானொலி.

உங்கள் வியாபாரங்களை விளம்பரப்படுத்த விரும்புகிறீர்களா? ஆம், உடனடியாக CTRC வானொலியை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய வியாபாரத்தை நாங்கள் இலவசமாக விளம்பரப்படுத்த உள்ளோம். அதற்காக நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய வியாபார விவரங்களை எங்களுக்கு அனுப்பி வையுங்கள். அனுப்பி வைக்க வேண்டிய முகவரி சிலோன் ரேடியோ கனடா @gmail.com என்ற மின்னஞ்சலுக்கு அனுப்பி வை.

கலைஞர்கள், இசை படைப்பாளர்கள் அனைவரும் தமது ஒத்துழைப்பால் இந்த வானொலியை வளப்படுத்த வருமாறு அன்புடன் வேண்டுகின்றோம். கனேடிய இலங்கை தமிழ் வானொலி.

முழுவதும் உங்கள் தமிழ் இசையின் தருணம் இது.

உங்கள் வியாபாரங்களை விளம்பரப்படுத்த விரும்புகிறீர்களா? ஆம், உடனடியாக CTRC வானொலியை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய வியாபாரத்தை நாங்கள் இலவசமாக விளம்பரப்படுத்த உள்ளோம். அதற்காக நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய வியாபார விவரங்களை எங்களுக்கு அனுப்பி வையுங்கள். அனுப்பி வைக்க வேண்டிய முகவரி silonradiocanada@gmail.com என்ற மின்னஞ்சலுக்கு அனுப்பி வையுங்கள்.

You can listen us www.ceylonradiocanada.com. Download MyTune Radio and listen us. CarPlay, you can listen us. நீங்கள் எங்களை கேட்கலாம் www.ceylonradiocanada.com. நீங்கள் MyTune Radio ஆப்பிலும் எங்களை கேட்கலாம், CarPlayிலும் எங்களை கேட்கலாம். You are listening to CTRC. நீங்கள் கேட்டுக்கொண்டு

முழுவதும் உங்கள் தமிழ் இசையின் தருணம். இது சைலோன் ரேடியோ நேரலை இணையத்தில் ஒலி மட்டுமல்ல உணர்வும்.

கனேடிய இலங்கை தமிழ் வானொலி இசைக்கலைஞர்களே, இசையமைப்பாளர்களே, பாடலாசிரியர்களே, பாடகர்களே, உங்கள் இசை படைப்புகளை எமக்கு அனுப்பி வையுங்கள். அதனை நாம் தினமும் CTRC வானொலிகளில் ஒலிபரப்ப காத்திருக்கின்றோம். உங்கள் இசை பதிவு இருபட்டுகளை எமக்கு நீங்கள் அனுப்பி வைக்கலாம். அவற்றை வேவ் அல்லது MP3 சிலோன் ரேடியோ கனடா @gmail.com என்ற மின்னஞ்சலுக்கு அனுப்பி வையுங்கள். இருபட்டின் பெயர், பாடகர், பாடலாசிரியர், இசையமைப்பாளர் ஆகியோரின் விவரங்களையும் சேர்த்தே அனுப்பி வைத்திட மறவாதீர்கள். கனேடிய இலங்கை தமிழ் வானொலி.

இது சீதே ஆர்சி ரேடியோ. நேரலை இணையத்தில் ஒலி மட்டுமல்ல உணர்வும்.

You can listen us www.ceylonradiocanada.com. Download MyTune Radio and listen us. CarPlay, you can listen us. நீங்கள் எங்களை கேட்கலாம் www.ceylonradiocanada.com. நீங்கள் MyTune Radio ஆப்பிலும் எங்களை கேட்கலாம், CarPlayலும் எங்களை கேட்கலாம். You are listening to CTRC. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது CTRC

எதிர்வரும் காலங்களில் உடனுக்குடன் செய்திகள், தகவல்கள், நேர்காணல்கள், கலை இலக்கிய நிகழ்ச்சிகள் என ஒரு முழுமையான, அதேவேளை நம் தமிழருக்கான தனித்துவமான அடையாளமாக பரிணமிக்க இருக்கிறது நமது கனேடிய இலங்கை தமிழ் வானொலி.

இலங்கை கலைஞர்களின் கலை திறமைகளை வானொலிகளில் தரும் கனேடிய இலங்கை தமிழ் வானொலி. உலகெங்கும் வாழ்ந்து வரும் கலைஞர்களின் படைப்புகளை தினமும் கேட்டு மகிழ கனேடிய இலங்கை தமிழ் வானொலி.

இலங்கை கலைஞர்களின் கலை திறமைகளை வானொலிகளில் தரும் கனேடிய இலங்கை தமிழ் வானொலி. உலகெங்கும் வாழ்ந்து வரும் கலைஞர்களின் படைப்புகளை தினமும் கேட்டு மகிழ கனேடிய இலங்கை தமிழ்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கனடிய இலங்கை தமிழ் வானொலி. உலகெங்கும் சிதறி வாழும் ஈழத்தமிழர்களின் இசை முயற்சிகளை மக்களுக்கு எடுத்து வரும் வானொலி தளம்.

உங்கள் வியாபாரங்களை விளம்பரப்படுத்த விரும்புகிறீர்களா? ஆம், உடனடியாக CTRC வானொலியை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய வியாபாரத்தை நாங்கள் இலவசமாக விளம்பரப்படுத்த உள்ளோம். ஆம், அதற்காக நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய வியாபார விவரங்களை எங்களுக்கு அனுப்பி வையுங்கள். அனுப்பி வைக்க வேண்டிய முகவரி saloonradiocanada@gmail.com.

உங்கள் வியாபாரங்களை விளம்பரப்படுத்த விரும்புகிறீர்களா? ஆம், உடனடியாக சிடிஆர்சி வானொலியை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய வியாபாரத்தை நாங்கள் இலவசமாக விளம்பரப்படுத்த உள்ளோம். ஆம், அதற்காக நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய வியாபார விவரங்களை எங்களுக்கு அனுப்பி வையுங்கள். அனுப்பி வைக்க வேண்டிய முகவரி சிலோன் ரேடியோ கனடா @gmail.com.

இசை கலைஞர்கள், இசை படைப்பாளர்கள் அனைவரும் தமது ஒத்துழைப்பால் இந்த வானொலியை வளப்படுத்த வருமாறு அன்புடன் வேண்டுகின்றோம். கனேடிய இலங்கை தமிழ் வானொலி.

உலகம் முழுவதும் உங்கள் தமிழிசையின் தருணம். இது தீத்தே ஆழ்சி ரேடியோ நேரலை இணையத்தில் ஒளி மட்டுமல்ல.

காய்த்திரு நாட்டிலும் உலகின் பல்வேறு நாடுகளிலும் வாழ்ந்து வரும் நமது இசை கலைஞர்கள், இசை படைப்பாளர்கள் அனைவரும் தமது ஒத்துழைப்பால் இந்த வானொலியை வளப்படுத்த வருமாறு அன்புடன் வேண்டுகின்றோம். கனேடிய இலங்கை தமிழ் வானொலி.

உங்கள் வியாபாரங்களை விளம்பரப்படுத்த விரும்புகிறீர்களா? ஆம், உடனடியாக CTRC வானொலியை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய வியாபாரத்தை நாங்கள் இலவசமாக விளம்பரப்படுத்த உள்ளோம். அதற்காக நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய வியாபார விவரங்களை எங்களுக்கு அனுப்பி வையுங்கள். அனுப்பி வைக்க வேண்டிய முகவரி silonradiocanada@gmail.com என்ற மின்னஞ்சலுக்கு அனுப்பி வையுங்கள்.

முழுவதும் உங்கள் தமிழ் இசையின் தருணம் இது.

உலகம் முழுவதும் உங்கள் தமிழ் இசையின் தருணம். இது சைலோன் ரேடியோ நேரலை இணையத்தில் ஒலி மட்டுமல்ல உணர்வும்.

காய்த்திரு நாட்டிலும் உலகின் பல்வேறு நாடுகளிலும் வாழ்ந்து வரும் நமது இசை கலைஞர்கள், இசை படைப்பாளர்கள் அனைவரும் தமது ஒத்துழைப்பால் இந்த வானொலியை வளப்படுத்த வருமாறு அன்புடன் வேண்டுகின்றோம். கனேடிய இலங்கை தமிழ் வானொலி.

வலம் வர வைக்கும் கனேடிய இலங்கை தமிழ் வானொலி. உலகெங்கும் வாழ்ந்து வரும் எம் கலைஞர்களின் படைப்புகளை தினமும் கேட்டு மகிழ சிலோன் தமிழ் ரேடியோ ஆஃப் கனடா, கனேடிய இலங்கை தமிழ் வானொலி.

எதிர்வரும் காலங்களில் உடனுக்குடன் செய்திகள், தகவல்கள், நேர்காணல்கள், கலை இலக்கிய நிகழ்ச்சிகள் என ஒரு முழுமையான, அதேவேளை நம் தமிழருக்கான தனித்துவமான அடையாளமாக பரிணமிக்க இருக்கிறது நமது கனேடிய இலங்கை தமிழ் வானொலி.

you can listen us www.ceylonradiocanada.com. Download MyTune Radio and listen us. CarPlay, you can listen us. நீங்கள் எங்களை கேட்கலாம் www.ceylonradiocanada.com. நீங்கள் MyTune Radio ஆப்பிலும் எங்களை கேட்கலாம், CarPlayலும் எங்களை கேட்கலாம். You are listening to CTRC. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது CTRC

இலங்கை கலைஞர்களின் கலை திறமைகளை வானொலிகளில் வலம் வர வைக்கும் கனேடிய இலங்கை தமிழ் வானொலி. உலகெங்கும் வாழ்ந்து வரும் எம் கலைஞர்களின் படைப்புகளை தினமும் கேட்டு மகிழ சிலோன் தமிழ் ரேடியோ ஆஃப் கனடா, கனேடிய இலங்கை தமிழ் வானொலி.

உலகம் முழுவதும் உங்கள் தமிழிசையின் தருணா. இது சிடிஆர்சி ரேடியோ நேரலை இணையத்தில் ஒளி மட்டுமல்ல.

இது சிடிஆர்சி ரேடியோ. நேரலை இணையத்தில் ஒலி மட்டுமல்ல உணர்வும்.

முழுவதும் உங்கள் தமிழ் இசையின் தருணம். இது சைலோன் ரேடியோ நேரலை இணையத்தில் ஒலி மட்டுமல்ல உணர்வும்.

உலகம் முழுவதும் உங்கள் தமிழ் இசையின் தருணம். இது சீதே ஆர்சி ரேடியோ. நேரலை இணையத்தில் ஒலி மட்டுமல்ல உணர்வும்.

இசை அமைப்பாளர்களே, பாடலாசிரியர்களே, பாடகர்களே, உங்கள் இசை படைப்புகளை எமக்கு அனுப்பி வையுங்கள். அதனை நாம் தினமும் CTRC வானொலிகளில் ஒலிபரப்ப காத்திருக்கின்றோம். உங்கள் இசை பதிவு இருபட்டுகளை எமக்கு நீங்கள் அனுப்பி வைக்கலாம். அவற்றை வேவ் அல்லது MP3 ஆக சிலோன் ரேடியோ கனடா @gmail.com என்ற மின்னஞ்சலுக்கு அனுப்பி வையுங்கள். இருபட்டின் பெயர், பாடகர், பாடலாசிரியர், இசையமைப்பாளர் ஆகியோரின் விவரங்களையும் சேர்த்தே அனுப்பி வைத்திட மறவாதீர்கள். கனேடிய இலங்கை தமிழ் வானொலி.

கனேடிய இலங்கை தமிழ் வானொலி உலகெங்கும் பறந்து வாழும் இலங்கை கலைஞர்களை ஒன்றிணைக்கும் உறவு பாலமாய் உதயமாகிறது கனேடிய இலங்கை தமிழ் வானொலி.

அதும் உங்கள் தமிழிசையின் தருணம். இது தீத்தே ஆழ்சி ரேடியோ நேரலை இணையத்தில் ஒலி மட்டுமல்ல.

கனேடிய இலங்கை தமிழ் வானொலி இசைக்கலைஞர்களே, இசையமைப்பாளர்களே, பாடலாசிரியர்களே, பாடகர்களே, உங்கள் இசை படைப்புகளை எமக்கு அனுப்பி வையுங்கள். அதனை நாம் தினமும் CTRC வானொலிகளில் ஒலிபரப்ப காத்திருக்கின்றோம். உங்கள் இசை பதிவு இருபட்டுகளை எமக்கு நீங்கள் அனுப்பி வைக்கலாம். அவற்றை வேவ் அல்லது MP3 சிலோன் ரேடியோ கனடா @gmail.com என்ற மின்னஞ்சலுக்கு அனுப்பி வையுங்கள். இருவட்டின் பெயர், பாடகர், பாடலாசிரியர், இசையமைப்பாளர் ஆகியோரின் விவரங்களையும் சேர்த்தே அனுப்பி வைத்திட மறவாதீர்கள். கனேடிய இலங்கை தமிழ் வானொலி.

தாய் திருநாட்டிலும் உலகின் பல்வேறு நாடுகளிலும் வாழ்ந்து வரும் நமது இசை கலைஞர்கள், இசை படைப்பாளர்கள் அனைவரும் தமது ஒத்துழைப்பால் இந்த வானொலியை வளப்படுத்த வருமாறு அன்புடன் வேண்டுகின்றோம். கனேடிய இலங்கை தமிழ் வானொலி.

You can listen us www.ceylonradiocanada.com. Download MyTune Radio and listen us. CarPlay, you can listen us. நீங்கள் எங்களை கேட்கலாம் www.ceylonradiocanada.com. நீங்கள் MyTune Radio ஆப்பிலும் எங்களை கேட்கலாம், CarPlayலும் எங்களை கேட்கலாம். You are listening to CTRC. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது CTRC

You can listen us www.ceylonradiocanada.com. Download MyTune Radio and listen us. CarPlay, you can listen us. நீங்கள் எங்களை கேட்கலாம் www.ceylonradiocanada.com. நீங்கள் MyTune Radio ஆப்பிலும் எங்களை கேட்கலாம், CarPlayிலும் எங்களை கேட்கலாம். You are listening to CTRC. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது CTRC.

வைக்கும் கனேடிய இலங்கை தமிழ் வானொலி உலகெங்கும் வாழ்ந்து வரும் எம் கலைஞர்களின் படைப்புகளை தினமும் கேட்டு மகிழ சிலான் தமிழ் ரேடியோ ஆஃப் கனடா கனேடிய இலங்கை தமிழ் வானொலி.

You can listen us www.ceylonradiocanada.com. Download MyTune Radio and listen us. CarPlay, you can listen us. நீங்கள் எங்களை கேட்கலாம் www.ceylonradiocanada.com. நீங்கள் MyTune Radio ஆப்பிலும் எங்களை கேட்கலாம், CarPlayலும் எங்களை கேட்கலாம். You are listening to CTRC. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது CTRC.

visit us www.ceylonradiocanada.com. Download MyTune Radio and listen us. CarPlay, you can listen us. நீங்கள் எங்களை கேட்கலாம் www.ceylonradiocanada.com. நீங்கள் MyTune Radio ஆப்பிலும் எங்களை கேட்கலாம், CarPlayலும் எங்களை கேட்கலாம். You are listening to CTRC. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது CTRC.

கனேடிய இலங்கை தமிழ் வானொலி உலகெங்கும் பறந்து வாழும் இலங்கை கலைஞர்களை ஒன்றிணைக்கும் உறவு பாலமாய் உதயமாகிறது கனேடிய இலங்கை தமிழ் வானொலி.

அடுத்தவர் நமக்கு கடுகளவு தொல்லை தந்தாலும் கோபம் வருகிறதே. தந்தை திட்டினாலும் தாய் திட்டினாலும் கோபம் வருகிறதே. இந்த பெண்ணோ நம் கோமான் நபிகளை திட்டுகிறாள், குப்பைகளை கொட்டுகிறாள். ஆனால் நம் அருமை நபிகள் என்ன செய்தார்?